0: Janasena chief Pawan Kalyan's exclusive interview to NDTV triggers Telangana flashpoint. Pawan Kalyan says Telangana is his karma bhoomi, hits out at Rahul Gandhi and the Congress over appeasement politics.
1: I really expected some kind of a greater understanding when this man, Mr. Rahul Gandhi, walked length and breadth of India from here, from Kanyakumari to Kashmir. And the way he understood, he made, then I said, he has become more shallow. It is like you cannot instigate society one against another.
0: All right, a major political development from Tamil Nadu is set to reshape the state's political landscape. Former Tamil Nadu BJP chief K. Annamalai has resigned from the party, ending months of speculation over his future within the BJP. In fact, the BJP has accepted Annamalai's resignation, with sources indicating that differences over the party's strategy and alliance politics in Tamil Nadu played a role in his decision. With the BJP losing one of its most recognizable leaders in the state, all eyes are now on Annamalai's next move. As per sources, he's likely to float his own political outfit or launch a people's movement aimed at engaging future leaders and expanding his political footprint in the state. There are indications that any new formation could contest upcoming by-polls in Tamil Nadu. In fact, NDTV's Vasudha Venugopal has accessed that letter of Annamalai, the resignation letter. All right, he's speaking now, announcing his future plans. Let's cut across straight to K. Annamalai.
2: கட்சியில் ஆகஸ்ட் 25, 2020 டெல்லியில் இங்கே வந்து இணைஞ்சு தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அது ஒரு பெரிய பாகியமாக நான் கருதுகின்றேன். பாதையில் பயணம் செய்யணும், இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது, நிறைய மக்கள் இணைச்சு செயல்படணும், ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி வந்து ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். வெளியே சென்றாலும் கூட மரியாதையோடு சொல்லிவிட்டு செல்வது நம்முடைய பண்பு என்பது தான் எனக்கும் இலக்கணமாக இருந்தது. இன்று நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட், அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. அதற்கு முன்பு சில விஷயத்தை சொல்லணும். என்னுடைய அரசியல் பாதை என்பது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இங்கே வந்து முன்னாடி நின்றுட்டுருக்கேன். இது ஈஸி பாத் கிடையாது. ஒரு கிராமத்தில் பிறந்து, ஒரு சாதாரண குடும்பத்தில், விவசாய குடும்பத்திலிருந்து வந்து நம்ம ஊரில் நாம
3: அதே
2: போல என்னுடைய பாதையும் கூட 2009 கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஐஏஎம் லக்னோவில் படிக்கும் பொழுது ஒரு இன்டர்ன்ஷிப்பாக 3 மாத காலம் ஆரம்பித்து,
3: 10 ஆண்டு
2: காலம் பாரதிய ஜனதா கட்சியில் ஆரம்பித்து, 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து இன்னைக்கு தனித்துவமாக நம்முடைய இயக்கத்தை மக்கள் முன்னாடி வைக்கணும், உங்க முன்னாடி வைக்கிறேன்.
3: After being with the BJP for 6 years, today I'm launching something independent.
2: அரசியல்னா என்னன்னே தெரியாம ஒரு புதிய அரசியலை தமிழகத்துல கொண்டு வர முடியுமான்னு யோசித்த தருணம் இன்னைக்கு. வயது 42, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள்.
3: There was a time when I wondered whether without any background in politics will I be able to bring in a new political culture in Tamil Nadu. Now I'm 46.
2: இதே டெல்லியில ஆகஸ்ட் 24, 2020 BJP இணைய வரும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு போன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்கும்
3: ரஜினிகாந்த் phoned me when I joined the BJP in Delhi in 2020.
2: அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது 3 விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்றுக்கருத்தும்
3: நல்லது,
2: அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமாக சந்தோஷமா
3: இருக்கு.
2: நாமளுக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ்
3: கொடுத்தேன்,
2: தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃபிளிக்ட் இங்கே இருக்கும் பொழுது, ஸோ ஒரு நாள் இந்த கட்சியில்
3: தெளிவாகவே
2: முழு கான்ஃபிளிக்ட்டு. அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க, என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்து அவரும் பெருந்தன்மையாக அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானிச்சார். எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, சில யூகங்களுக்கெல்லாம்
3: வேண்டும்
2: என்பதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்றேங்க, வேற எந்த காரணமும் கிடையாது.

0: இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீது பெரும் மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதர்.
1: பொறுத்தவரை
0: இந்த 6 ஆண்டு காலத்தில் ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுத்தது
1: பிஜேபி,
0: நாட்டினுடைய அடையாளத்தை விட்டுக் கொடுக்க கிடையாது, மண்ணை
1: நம்முடைய
0: தண்ணீர் நீரை விட்டுக் கொடுத்தது கிடையாது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, குறிப்பா இந்த பகுதி இந்தியா,
1: நீங்க
0: தமிழனா இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க.
1: Are you Tamil or you an Indian?
0: Are you a Tamilian or you an Indian? Tamil Nadu enoda appavo ammavo enoda amma Tamil Nadu taandi veliye vandade kediyadhunga, Tamil Nadu la mattum dhaan irundhirukkaranga.
1: My parents, my mom in particular hasn't
0: appa oru murai
1: that out of Tamil Nadu
0: poirukranga angiye aanda aandu kaalamaga irundhu vyavasayam seiya koodiya kudumbam enakku mudhal vaaippu.
1: They are into agriculture. They gave me the first opportunity.
0: Adhan piragu Delhi la irupadharku, Hyderabad la 2 aandu kaalam training la irupadharku, adhan piragu
1: Karnataka la in Delhi, then in Hyderabad for a training.
0: யாரியாக பணி செய்வதற்கு. சோ இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட அந்த 10-15 ஆண்டுகள் சுற்றி விட்டேன். அதனால நான் எப்பொழுதுமே சொல்வேன், நான் ஒரு பெருமை மிகுந்த இந்தியன், ஒரு பாரம்பரிய தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன். அது இந்த கான்ஃபிளிக்ட் சில பேருக்கு ஒரு எட்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஆச்சு. தமிழ்நாட்டினுடைய அரசியலும் கூட ஒரு பெருமை மிகுந்த
1: தமிழன்
0: சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய கட்சிகள் அங்கே இருக்கிறாங்க. எப்பொழுதுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு ஒரு பெருமை மிகுந்த தமிழனாகத்தான் எல்லா இடத்திலும்
2: இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய
0: வளர்ச்சியை நாம் எல்லோரும் கொண்டு போகணும். எத்தனையோ பிரச்சனைகள், நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு எல்லா தலைவர்களும்
2: we all should give prioritize to the development of Tamil Nadu together.
0: தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய அடையாளம் மிக முக்கியம் என்பதற்காகத்தான் அன்னைக்கு தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி நாம உள்ளாட்சி தேர்தல் தனியா போகணும், அதே போலதான் லோக்சபா தனியா போகணும்.
2: I've been saying BJP should have those identity of Tamil Nadu. I've been saying this to then BJP chief JP Natta and other senior leaders.
0: தமிழர் நலத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சியாக
2: அடையாளத்தோடு be on ground with Tamil identity for the welfare of Tamil.
0: அதை கத்தி கூச்சல் போடாமல் அதை பொறுமையாக ஒரு ஒரு இடத்திற்கும் சென்று நம்முடைய கட்சி அதை நம்ம சரி செஞ்சு கொடுத்தோம். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், நிலக்கரி சுரங்கம் திட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட, ஏன் மேகதாத்து அணையில் இன்னைக்கு கர்நாடகாவில் எப்படி டி கே சிவகுமார் அவர்கள் சொல்கிறார்களோ அன்னைக்கு நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் என்று சொன்னபொழுது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி
2: கர்நாடகாவில்
0: எதிர்த்து நாம
2: ஃப்ரம் ஹைட்ரோ கார்பன் ஆர் மேகதாது இஷ்யூ வாட் எவர் இட் பி we should give
0: conflict
2: voice for Tamil Nadu, how DK Shivakumar is giving for Meghadadu for on behalf of Congress party in Karnataka.
0: நம்ம உரிமையை விட்டு கொடுக்காம செயலாற்ற முடியும் என்பதை ஒரு ஒரு நாளும் கூட எனக்கு கிடைத்த பொறுப்புகள்ல உங்களுக்கு நான் அதை காட்டிக்கிட்டே தான் வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய பிரதமர்.
2: We should never have compromise on our rights.
0: இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே
2: we should work like that.
0: கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே வர்றேன்.
2: I have expressed my difference of opinion with BJP's leaders patiently. I didn't raise my voices anywhere in any public platform also.
0: தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு துண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு. அடுத்து நாம் என்ன செய்ய போறோம், அடுத்து நாம் இதெல்லாம் பேசிட்டோம், பழசை பேசிட்டோங்க, இருந்ததை பேசிட்டோம், அடுத்து ஆனந்தமாக அன்போடு தமிழ்
2: பார்ட்டி ஆஸ்க் மீ டு கான்சென்ட்ரேட் ஆன் எலெக்ஷன் டியூட்டி, சோ ஐ டிட் மை எலெக்ஷன் டியூட்டி ஃபார் தி பார்ட்டி.
0: கேட்கவே வேண்டாம்,
2: டில் தி ரிசல்ட் டே.
0: அடுத்து நடக்கக்கூடிய தமிழக
2: நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டு,
0: நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நாம் தயார் பண்ணணும் நிறைய லீடர்ஸ்,
2: அவர் பார்ட்டி
0: நிறைய கேடர்ஸை, வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும், உத்வேகத்தோடு தயார் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நாம் உருவாக்கி கொடுக்கணும்.
2: இன் அப்கமிங் ஜெனரல் எலெக்ஷன்
0: நாம் அது ஒரு இயக்கமாக ஆரம்பித்து நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு சில இடத்துல அரசியலை சொல்லிக் கொடுத்து எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நான் முதல்ல போய்

0: let's start a movement, let's make them to aware of politics. Let's bring new people into politics, new good human beings into politics.
1: அமெரிக்கா போறோம், யூரோப் போறாங்க, போய் நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நிவிடியா எடுத்துக்கங்க, மைக்ரான் எடுத்துக்கங்க, சாம்சங் எடுத்துக்கங்க, இன்டெல் எடுத்துக்கங்க. அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள், ஆல்பாபெட் பார்க்கும் பொழுது வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு தமிழை நாங்க உட்கார்ந்துருக்கிறான். இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு அங்கே ஒரு தமிழை அமர்ந்திருக்கின்றார். என்னுடைய கனவு உங்கள் பல பேர்த்து போல
0: everywhere across world from Google, Microsoft, a Tamilian is there with a Indian identity.
1: ஆரம்பிக்கக்கூடிய கட்சியும் அதற்கு உறுதுணையா இருக்கணும். அத்தனை டேலண்ட் ரிஃபைன் பண்ணி நம்ம கொண்டு வரும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எல்லோரையும் நாம பயன்படுத்தணும். இதுல எங்கேயுமே கூட நான் பெரிது நீன் பெரிது என்று இருப்பதை விட ஒரு வளர்ந்த பாரதம், இந்தியா உலகத்துல மிக முக்கியமான இடத்துல அந்த பாரதம் வந்து அமரும் பொழுது முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதற்கு நம்முடைய பொலிட்டிக்கல் கிராமர், பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் எல்லாமே நம்ம மாற்றணும். நம்ம பேசக்கூடிய விஷயம் அடுத்து இன்னொன்று கேட்குறாங்க, நான் கமெண்ட் வர வர அப்படியே நான் பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல்
0: யூ ஹேவ் டு சேஞ்ச் மெனி திங்ஸ்.
1: எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு கடைக்கு
0: many asking whether today Tamil Nadu needs another political party.
1: கடை ஏறி இறங்கி எங்க அம்மா அதான் பார்த்து, விலையை பார்த்து, தரத்தை பார்த்து, பொருளை பார்த்து அத்தனை முறை வாங்கித்தான் பார்ப்பேன். ஏன்னா அது நம்ம
0: உடம்பு, பட் இட் இஸ் நெசசரி.
1: ஆனா அரசியல் கட்சி எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும்,
0: reason if you go for any shop to buy rice, we will go to different shop.
1: இயக்கம் கட்சியாக மாறும்.
0: We will check, we will cross verify.
1: தரத்தை பிரித்து பார்ப்பாங்க. தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம எல்லாருமே காமன் மேன் politicians. பக்கத்து
0: வீட்டு, so when we மக்கள் நம்மளை start a political party, people will
1: கிடையாது. என்ன, நாம் யாரும் அப்படிப்பட்ட
0: segregate and will see how the leaders are functioning, how the leaders are working.
1: கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனா அதே கல்ட் பாலிடிக்ஸ். நாம அதுல இருக்க போறது இல்ல. கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே அண்ணாமலை என்ன பிறந்த நாளா 10 பேர் கொண்டாடணுமா?
0: We have to overcome from cult politics.
1: பிறந்த நாள் என்பது உங்கள் பிறந்த நாளை போல ஒரு நாள். நான் அரசியல் வருவதை என் பிறந்த நாளை எப்பவுமே கொண்டாடுறது.
0: Many are speaking about political change, but same cult politics are continuing.
1: நேத்து நாம எதுவுமே பேசலைங்க, இன்னைக்கு நாம பேசுறோம். இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வரணும். ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸ் முன்னிறுத்தணும். சமரசம் இல்லாத கொள்கை இருக்கக்கூடிய இயக்கமாக அது கட்சியாக.
0: We need to stress for common man politics without any sort of compromise in terms of ideology.
1: கண்டிப்பா முடியாது. முதலமைச்சர் இருக்கக்கூடிய 35 கேபினட் அமைச்சர்கள் மாத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுங்க. அவர்களோடு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவர்லேருந்து ஆரம்பித்து கவுன்சிலர்லேருந்து ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர்லேருந்து மேயர்லேருந்து, நம்முடைய நோக்கம் எல்லா இடத்துலையும் கிளீன் பாலிடிக்ஸ் கொண்டு வரணும். எல்லா இடத்துலையும் கிளீன் கவர்னன்ஸ் கொண்டு வரணும். எல்லா இடத்துலையும் ஹானஸ்ட், எஃபிஷியன்ட், கேபபிள், வேலையை செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்த தலைவர்களை அங்கே கொண்டு வந்து வைக்கணும். அதே நேரத்தில் பாலிடிக்ஸ் என்பது
0: we have to bring efficient, honest leaders, officials everywhere, every department.
1: நாம் ஒரு வித்தியாசமான கட்சினா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். 140 crore மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நாட்டில் தமிழகத்தில்
0: when this movement turns into a political movement,
1: எல்லோரையும் அரசியலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்.
0: We will work for the welfare of Tamil Nadu.
1: எல்லோருக்கும் அது பொருந்தும், எனக்கும் அது உட்பட. The permanent leaders, permanent MLAs, permanent ministers, permanent MPs, அதை நாம உடைக்க போறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது என்னை ஆரம்பித்து முதல் மனிதர்.
0: We are going to break permanent MLA, permanent minister, permanent leader.
1: ஒரு காமன் மேன் என்னை ஆரம்பித்து எல்லோருக்கும் இது பொருந்தும். இதை நாம இந்த இயக்கம் கட்சியாக மாறுகின்ற முதல் நாளில் நாம சொல்ல போறோம். நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். புதியவர்கள் வரணும், வந்துகிட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும். இட் ஷுட் ஃப்ளோ லைக் எ வாட்டர். நியூ ஐடியாஸ் வரணும், அந்த ஸ்ட்ரீம் போய்கிட்டே இருக்கணும். நம்மை தாண்டி இந்த இயக்கம் நிற்கணும். திஸ் மூமெண்ட் ஷுட் ஸ்டாண்ட்
0: பி நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி
1: அண்ட் பர்சூட் ஆஃப் எக்ஸலன்ஸ்.
0: நியூ கமர்ஸ் ஷுட் கம் இன் டு பாலிடிக்ஸ்.
1: அதனால தான் ரொம்ப யோசிச்சு நாம கொண்டு வந்திருக்கோம். www.vetheleader.org அப்படிங்கிற அமைப்பு ஏற்கனவே 2020 நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு.

0: சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு. நான் பேசி முடிச்சோம்னா அந்த லிங்க் உங்களுக்கு லைவாக வந்துடும் vthelater.org. நீங்கள் உங்களைய வாலண்டியராக இன்றைக்கி பொலிட்டிக்கல் ஒரு மூமெண்ட்டில் உங்களை நீங்கள் நினச்சிக்கணும். நான் நாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசும்.
1: ஸோ பிகம் வாலண்டியர் பை ஜாயினிங் vthelater.org.
0: எல்லாத்தையும் நம்ம பாலிட்டிக்ஸ்களுக்கு கொண்டு வரோம்.
1: இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்
0: அப்துல் கலாம் Center for
1: Movement
0: Ethics and Politics.
1: We are going to bring everyone into direct politics.
0: Coimbatore la Veda leaders ku keela nama politics la ethics kaga oru center aarambithu varugindravanga ellame edukulla train aayitha veliye varuvaanga. Ullachi theerthala nikkiranga, they will get trained, come and stand in local body election. MLA election nikkiranga, they will get trained, they will come and stand in election. Avanga enga ninnalum kuda oru process la nama avangala train panni avangala shape panni ஒரு கம்யூனிட்டியினுடைய நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம்
1: உங்களை
0: நாம் யாருக்கும் போட்டி கிடையாது.
1: அண்ட் ஷேப்
0: ஆளுங்கட்சி இருக்கு, நிறைய எதிர்கட்சி இருக்கு, எல்லோரும் இருக்கட்டும்,
1: சந்தோஷம்.
0: உங்க கொள்கையை சொல்லட்டும், நம்முடைய கொள்கையும்
1: வருகின்ற.
0: இன்னைக்கு நான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அப்படிங்கிற பேரை உங்க முன்னாடி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரை நான் மாணவனா,
1: we are just giving clarity,
0: ஐபிஎஸ் அதிகாரியா பார்த்திருக்கிறேன், கேள்விகள் கேட்டிருக்கேன், லைவா அவர் பேசினதை கேட்டிருக்கேன். அவர் சொன்ன அத்தனை கான்செப்ட் இன்னைக்கு நமக்கு எப்போ பொருந்தோம், இன்னைக்கு பொருந்தும். எப்பவோ சொன்னார் விஷன் 2020, எப்போ சொன்னாருங்க
1: 2020.
0: அது மட்டும்
1: இட் இஸ் அப்ளிகபிள் ஈவன் டுடேஸ் வேர்ல்ட்.
0: புறா ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறத்தில் அவ்வளோ ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும். அது எல்லாம் கூட இன்னைக்கு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, நம்முடைய சமுதாயத்துக்கு பொருந்தும். அவ்வளவு விஷயங்கள் சொல்லி,
1: we have to bring many facilities across villages.
0: கருத்தியல் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு தேசிய மனிதராக, பெருமை மிகுந்த தமிழனாக,
1: ஏபிஜே அப்துல் கலாம் ஐடியாஸ் ஆர் சோ இம்பார்ட்டன்ட்.
0: ஒரு ஒரு ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ். எந்த ஐடியாலஜியும் பெர்மனன்ட் நான் பிடிச்சிருப்பேன். கம்யூனிசம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்த ஐடியாலஜி, far right movements, far left movements, centrist movement, liberal movement,
1: no ideology is permanent.
0: அந்த ஐடியாலஜி தன்னை தானே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அடுத்த தலைமுறைக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவில்லை என்றால், அது எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அது அழியும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதை தாண்டி நிற்கணும். நம்ம மூமெண்ட் அதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட நிற்கணும். இத்தனை பேர்த்த நாம் எடுத்துட்டு போகணும்.
1: If any ideology fails to adopt to with time being, it will definitely fail.
0: நமக்கு ஒரு பெடிகிரி கிடையாது, பிஸ்னஸ் நம்ம அதில் பெருசாக அதுலேருந்து வரல, நமக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடையாது, ஒரு பெரிய பாரம்பரியமான அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நம்ம கை,
1: நாம்
0: எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு படியாக தான் அந்த மூமெண்ட்டை
1: காமர்ஸ்.
0: அதனால் என்னோடு வர நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வேண்டுகோள், கொஞ்சம்
1: ஸ்டார் பொலிட்டீஷியன்ஸ்.
0: ஏன்னா ஒரு
1: ஸ்டெப் பை ஸ்டெப்
0: வைக்கும் பொழுது
1: we will improve,
0: வைக்கிறோம், நேர்மையோடு வைக்கிறோம், தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த செங்கலை வைக்கும் பொழுது அந்த செங்கலுக்கு கியூரிங் ஆகிற ஒரு டைம் வேணும். அந்த செங்கல் பிடிமானத்தோடு நிற்கணும். அதன் பிறகுதான் அந்த பில்ட்,
1: we are keeping a brick,
0: அடிக்கக்கூடிய புயல் காட்டுக்கு
1: சாயக்கூடிய
0: brick போறது இல்லைங்க.
1: அதனால with honesty,
0: நிறைய பேர் மெசேஜ் போறீங்க மாற்று கட்சியில் இருக்க உடனே கிளம்பி வரட்டுமா, எல்லோரும் சந்தோஷம். vthelater.org எல்லோரும் இணைஞ்சு இயக்கமாக, அது விரைவில் சரியான நேரத்தில் நாம் அந்த மசில், ஜிம்முக்கு போனால் கூட நேரடியாக 50 கிலோ தூக்க முடியாதுங்க, 10 கிலோலேருந்து 50 கிலோவுக்கு போவோம். நாம் அந்த மசிலை பில்டு பண்ணி அந்த மெட்டில் தோழர்களுக்கு நம்ம பில்டு
1: பண்ண
0: உடனே முதுகு பிடிச்சு கால்
1: பிடிக்கிறத விட
0: இதை பக்காவான முறையில் நம்ம அதை செய்வோம். ஆனால் இன்றிலிருந்து நம்முடைய vthelater.org அதில் மூமெண்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம். கோயம்புத்தூரில் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா உட பேரில் சென்டர்.
1: ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் vthelater.org மூமெண்ட் ஃப்ரம் டுடே.
0: மனிதர்களை இங்கிருந்து நம்ம அனுப்புகிறோம், அவங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளாக வர்றாங்க, குட் பாலிட்டிக்ஸை நம்ம
1: சொல்லிக்கிட்டோம்.
0: மாறுவோம், மாற்றம் தானாக நடக்கும்.
1: Persons from here to local body election.
0: மாறுவோம், மாற்றுவோம். Let us also change to bring change. இந்த ரெண்டையும் செய்வோம். யாரும் இதுவும் வன்மம் கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியவங்க நான் வாரியர்ஸ்னு சொல்லிங்க, யூ ஆர்
1: தி, we don't have any sort of grudge towards anyone.
0: சண்டை களத்தில் சண்டை போறது நம்ம வேலை இல்லைங்க, மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய வேலை. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தோஷத்தோடு, அதே நேரத்தில் யாரெல்லாம் கைப்பிடிச்சு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவர்களுக்கு நன்றி உணர்வோடு, நம்ம முன்னாடி செல்லக்கூடிய பாதை இதுவரை வந்த பாதையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் நம்முடைய அனுபவத்தை வைத்து அதற்காக யாரையும் திட்டி தீர்க்கணும் அவசியம் இல்லை. சமூக வலைதளத்தில் நாம ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்போம். தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய பிரச்சனை
1: ஆன் சோஷியல் மீடியா, வி டோன்ட் வாண்ட் டு அட்டாக் எனிஒன். We have to be grateful for our path so far.
0: பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு, குழந்தை இருக்கு, அவங்களுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. அது ஏன் சைடுல இருந்து தெரியாம ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் கூட, என்னை ஆதரித்து செய்பவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் கூட, அதற்காக இந்த நேரத்தில் நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இப்ப இருந்து நம்முடைய பாதை, முன்னாடி செல்லக்கூடிய பாதை என்பது மக்களுக்கு.
1: I'm apologizing if anyone had hurt anyone.
0: பாலிடிக்ஸ் நம்ம பில்ட் பண்றோம், ஃபவுண்டேஷனோடு மேல வரப்போறோம். தமிழ்நாட்டை எல்லா இடத்திலும் கூட கீழிருந்து மேலே வர,
1: we are building common man politics.
0: இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்தாங்க, ஒரு புதிய தலைமுறையை நம்ம அரசியலுக்குள்ள கொண்டு வரணும். அவங்களை ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க, ஏன் அப்படி ஓட்டு போறாங்க?
1: We are putting foundation
0: மாற்றம் வேண்டும் என்று
1: for new generation.
0: உடனே நடக்கணும். யூரோப்பியன் கண்ட்ரி போறாங்க, டூர் பாக்குறாங்க, சோஷியல் மீடியா பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் நாளைக்கு காலையில் நடக்கலங்க? அதே நேரத்தில் நம்முடைய பெரியவர்கள், எத்தனையோ பேர் நான் பார்க்கறேன், வயசான நம்முடைய பெரியவர்கள் நடந்து போறது கூட இன்னைக்கு ஒரு பார்க் நமக்கு கிடையாது. சாயந்தரம் ஆனந்தமா இத்தனை காலமாக உழைத்து விட்டு வீட்டில் இருக்கிறாங்க, ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு கிரீன் ஸ்பேஸ் அர்பன் ஏரியால கிடையாது, ரூரல் ஏரியால கிடையாது. இத்தனை 60 ஆண்டு காலம் இந்த நாட்டில் வாழ்ந்தும் கூட கடைசி 20 ஆண்டுகள்
1: நிம்மதியா ரூரல் ஏரியா, there are no green space for senior citizens to do walking during evening time.
0: இன்னொரு பக்கம் வயதான பெரியவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், பக்குவப்பட்டவர்கள் இருக்காங்க.
1: யூத்ஸ் ஆர் தேர்.
0: அவருடைய கடைசி காலத்தை பக்குவமாக வாழ்வதற்கான வசதியை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும்.
1: Many matured people are here.
0: ஆனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்களை நாம் பேசுவோம்.
1: We have to ensure good state for such people.
0: இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் பேச பேச அது அப்படியே மேலே வந்துட்டுருக்கேன், எனக்கு இது புதுசுங்க, அப்படியே நானும் மேனேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் பிரதமருக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், நம்முடைய பிரதமர் அந்த கௌரவம் இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்அக்ரி பண்ணுறோன்னா கம்பீரமாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டிஸ்அக்ரி பண்ணுவோம். மூன்று மொழி கொள்கை சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய டைம் டேபிளில் மாற்றம், 2029 தான் 9 கிளாஸ் பசங்க மூன்றாவது மொழியை படிச்சிருக்கூடாது, 2020 ஆக மாற்றிய பொழுது நான் குரல் கொடுத்தேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் அப்போஸ் பண்ணுறக்காக யாரையும் அப்போஸ் பண்ண,
1: வி அப்போஸ் டு 3-language பாலிசி.
0: எப்படி திமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி அதிமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி டிவிகேவை பார்க்குறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்குறோமோ, எப்படி அண்ணன் அன்புமணி அவர்களை பார்க்குறோமோ, எப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தன் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், எல்லா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், அம்மா பிரேமலதா அவர்கள், எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பேன். அதற்காக நம்ம போய் ஒரு வன்மமோ எதுவும் கிடையாது. கட்சி அவங்க கொள்கையை அவங்க முன்னிறுத்த போகிறாங்க. நம்ம இயக்கத்தினுடைய கொள்கை, நம்ம கட்சியினுடைய கொள்கையை நம்ம முன்னிறுத்த போகிறோம். யாருக்கும் நாம் போட்டி கிடையாது. மக்கள் முன்னாடி தரம் பார்த்து மக்கள் நம்மை தேர்ந்தெடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மக்கள் முன்னாடி நம்ம நிற்கிறோம். அடுத்த இன்னொரு கேள்வி,
1: we are ensuring good politics.
0: அமித்ஷா ஜி அவங்களை நீங்கள் பார்த்தீங்க, ஃபோட்டோலாம் வந்துச்சு, என்ன விஷயம் அப்படின்னு? அமித்ஷா ஜிட்டையும் ரொம்ப, அமித்ஷா அவர்கள்ட்டையும் ரொம்ப பொறுமையாக போய் பண்ண நான் போகணும். அதே நேரத்தில் நான் யாரிடமும் சண்டை போட்டு விட்டு தமிழகத்தில் உட்காந்து ஐ எம் ரிசைனிங் ஃப்ரம் பார்ட்டி, நான் அனுப்புகிற ஆள் நான் கிடையாது, எனக்கு அது பழக்கமும் கிடையாது. வந்து நேராக உங்கள் கண்ணை பார்த்து சொல்லிட்டு சில தவறுகள் இருந்தாலும் அதையும் சொல்லிவிட்டு போகக்கூடியதை என் பண்பு, அதை நாகரீகமாக செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தான் வெளியே வந்தேன். அப்படி தான் ஒரு ஒரு தலைவர்கிட்டையும் பண்ணேன். அதை நாம் எப்பொழுதுமே பண்ணுவோம். நாகரீகமான அரசியலை முன்னெடுப்போம். சமூக வலைதளத்தில் ஆபாசம் வேண்டாம். சமூக வலைதளத்தில் நல்லதை பேசுவோம். எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது.
1: லெட்ஸ் கோ ஃபார் டீசன்ட் பாலிடிக்ஸ். லெட்ஸ் அவாய்ட் எனி சார்ட் ஆஃப் டிஃபமேட்டரி ரிமார்க்ஸ் ஆன் சோஷியல் மீடியா.
0: கீழிருந்து கட்டுறோம், அதை சரியான முறையில் கட்டி எடுத்துட்டு போகணும். நம்புங்க, கூட இருங்க. 42 ஆண்டுகள் வளைஞ்சு நெளிஞ்சு சுத்தி இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி வந்து உட்கார்றேன். நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியை, மாற்றத்தை தமிழகத்திற்காக, ஒரு பாரத நாட்டுக்குள்ள, இந்திய நாட்டுக்குள்ள முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வருவது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள். வேறு எதுவும் நம்முடைய குறிக்கோள் கிடையாது. அதற்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம்.
1: Our only goal is to bring Tamil Nadu as a top state in India.
0: மறுபடியும் சொல்லிக் கொள்கின்றேன், மாறுவோம்.
1: Thank you to each and everyone for listening and for watching this. Let's speak soon.
0: நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியை, மாற்றத்தை தமிழகத்திற்காக, ஒரு பாரத நாட்டுக்குள்ள
2: Right, WeTheLeader.org, that's the new movement, the new website that has been launched by K. Annamalai. Very, very interesting signals being given over there. A clear message to the DMK as well as the current Chief Minister, Vijay, where he said there is no place for cult or dynasty.

0: Largely, he says he will be working on clean, good politics. And sources close to him say his brand of politics will be Tamil nationalism. This is what Annamalai himself had to say in the little over half an hour long interaction. In fact, talk on social media this noon.
1: ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமாக கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும், நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும், நிறைய கேடர்ஸை வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும், உத்வேகத்தோடு தயார் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும்.
2: There is no love for Bharat Janata Party. Bharat Janata Party is a big party in the world. It is big of the Siddhantham. சித்தாந்தத்தின் அடிப்படையில் உள்ளான பிஜேபி கட்சி.
3: யூ திங்க் அண்ணாமலை இஸ் லீவிங் பிஜேபி இஸ் எ லாஸ் ஃபார் தி பார்ட்டி?
2: தேர் இஸ் நோ லாஸ்.
3: தேங்க் யூ சார்.
4: Anyone can create over their own party and form their own party. So they have their own freedom and space. I don't have anything to comment on that.
5: பாஜகவில் அவருக்கு என்ன கசப்பு என்று நமக்கு தெரியவில்லை. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் ஏன் அந்த பொறுப்பிலிருந்து விளக்கப்பட்டார் அல்லது விலகினார் என்பது
0: வெல் மிக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் ஆன் அண்ணாமலைஸ் பொலிட்டிக்கல் மூவ். சம் சே திஸ் இஸ் அ கிரேட் பிகினிங் பிகாஸ் ஹீ இஸ் நோன் டு பி அ கிரேட் ஓரேட்டர். Now that without the tag of the BJP, he'll be more acceptable, and already he has a huge following. However, some are skeptical, saying that he could be Team B, like the Congress MP Manikam Tagore, who says this is nothing but a plan B of what he calls BJP and RSS, with the nod of Amit Shah and the blessings of Prime Minister Modi. Now let's go over to my colleague Vijay in another part of Chennai to talk through us on Chief Minister Vijay's first cabinet meeting. Vijay, what are the key highlights?
6: Some that's right, it was a very crucial cabinet meeting from TVK, newly elected Tamilaga Vetri Kalagam government, and it is a very first cabinet meeting with the many young ministers and new minister, first time ministers, where Vijay chaired this meeting. For almost 40 minutes the meeting went on at Tamil Nadu Secretariat. After that there was a press brief, official press brief on behalf of minister, senior leader CTR Nirmal Kumar, where he had said that there were many round of discussion regarding the schemes to be implemented for the development of Tamil Nadu, especially giving more focus to the bold promises by the TVK party. Even Vijay chaired a vision for Tamil Nadu for upcoming 5 years. CTR mentioned the numbers. They are planning for around 436 schemes department-wise, and they will implement all the schemes based on the approval from the Chief Minister C. Joseph Vijay. They have a huge vision for Tamil Nadu, and also there were discussion regarding the upcoming budget session also. Even after the cabinet meeting, there was a press brief from CTR speaker, where J.C.D. Prabhakar, where he had said that from June 18th, the first TVK government first session, Tamil Nadu Assembly session, to start with the governor address. So all eyes on what would be the major important announcement in this upcoming session, Tamil Nadu Assembly session, whether they are going to make some important announcement, especially giving focus to the TVK poll promises. Let's listen into the reaction from CTR Nirmal Kumar, what he exactly has to say about the cabinet meeting.
7: CM has conducted the first cabinet meeting. In this cabinet meeting, CM has given a target and a vision, vision for Tamil Nadu. Upcoming years, how all these departments need to function, and what is a target, what is the vision of each document, and how every department has been given a target of how they need to proceed. So overall, 436 schemes have been allotted for each departments towards the benefit of Tamil Nadu, and with fishermen, with agriculture, and with women's empowerment, and youth's welfare, and with all departments. டிபார்ட்மெண்ட்ஸ், ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சிஎம் எஸ் கிவன் அ டார்கெட் அண்ட் சிஎம் எஸ் ஆஸ்ட் டு ப்ரிப்பேர் அ டீடைல்டு ரிப்போர்ட் ஆன் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் திஸ் ஸ்கீம்ஸ்.
6: So that's all we have from Tamil Nadu and other states. More news after the break.